பூக்காலம் ஆஸ்வதிக்கிறான். தங்கத்தேரிலே நவ சங்கல்பங்களை நள்ளியதிலையும் இனியும் நுழையாம் சுகம் சுகம் சுகம்.